0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: ஒரு முதியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கை நாம் கேட்போமா? அக்கென்சன் எலிசபெத் என்ற ஒரு முதியவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார். தான் இளமையிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படியெல்லாம் ஓடியாடி ஒரு குழந்தையாக இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்த அவர் இவ்வாறு கூறுகிறார். பேக்வர்ட்ஸ், டேர்ன் பேக்வர்ட்ஸ் ஓ டைம் இன் யுவர் ஃப்ளைட், மேக் மீ அ சைல்ட் அகெயின் ஜஸ்ட் டு நைட். ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்று அவர் வேண்டுகிறார். நண்பர்களே, நமது வாழ்விலும் கூட நமது குழந்தை பருவத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், எவ்வளவு இன்பமாக இருந்தது என்றெல்லாம் வர்ணிக்கின்றோம். ஆனால் கால ஓட்டம் நம்மை முன்னோக்கி தள்ளி அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர் பருவத்திற்கும் முதுமைக்கும் நம்மை இட்டு செல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தை பருவத்தை திருப்பி பார்ப்பது என்பது அவசியமாகிறது. ஏன் அந்த குழந்தை பருவத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும்? அந்த நேரத்திலே நமக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்காக மட்டுமா என்றால் அவ்வாறு இல்லை. நண்பர்களே, அந்த குழந்தை பருவத்திலே நாம் கவலை அற்றவர்களாக இருந்தோம். அந்த குழந்தை பருவத்திலே நாம் அதிக வேலைகள் செய்யாமல் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தோம். எனவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நாம் வளர வளர பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக நாம் வாழ்க்கையிலே கவலைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டோம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலே இவர் சொல்வது, ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு. அப்படி என்றால் அவ்வப்போது என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்த்து, அப்போது எனக்கிருந்த கள்ளம் கபடற்ற உள்ளம், அப்போது எனக்கிருந்த எல்லாரையும் நம்புகின்ற மனப்பான்மை, எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு ஆற்றல், இவை எனக்கு இப்போது வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த ஆண்டோரின் இந்த வாக்கியம். நாமும் முயற்சி எடுத்து நமது குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்பு, அப்போது நமக்கிருந்த நன்மைத்தனங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 13 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேவியின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Il Concilio Vaticano II ha voluto dedicare l'ultimo capitolo della Costituzione dogmatica sulla Chiesa alla Vergine Maria. Ella è riconosciuta quale sovraeminente e del tutto singolare membro della Chiesa. Figura ed eccellentissimo modello per essa nella fede e nella carità. Queste parole ci invitano a comprendere come in Maria che sotto l'azione dello Spirito Santo ha accolto e generato il Figlio di Dio venuto nella carne. Si possano riconoscere sia il modello che il membro eccellente e la madre dell'intera comunità ecclesiale. Lasciandosi plasmare dall'opera della grazia venuta a compiersi in lei e accogliendo il dono dell'Altissimo con la sua fede e il suo amore verginale, Maria è un modello perfetto di ciò che la Chiesa tutta è chiamata ad essere.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மே 13 அன்று பாத்திமா அன்னை மரியாவின் நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பேதுரு சதுக்கத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அன்னை மரியாவின் பாதுகாப்பினால் மட்டுமே அந்த தாக்குதலிலிருந்து அவர் உயிர் தப்பினார் என்பதை அவரே பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக திரு அவையின் மாதிரியாக கன்னி மரியா என்னும் கருப்பொருளை கொண்ட இன்றைய மறைக்கல்வி உரையை எனது புனிதமான முன்னோடிக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அனைத்தும் உங்களுடையது என்பதே அவரது தாரக மந்திரமாகும். 2 வத்திக்கான் பொது சங்கம் திரு அவை பற்றிய விசுவாச கோட்பாடு விளக்கத்தின் இறுதி அதிகாரத்தை கன்னி மரியாவுக்கு அர்ப்பணிக்க விரும்பியது அவர் திரு அவையின் மிகச்சிறந்த முற்றிலும் தனித்துவமான உறுப்பினராகவும் நம்பிக்கை மற்றும் அன்பு பணியில் திரு அவையின் முன்மாதிரியாகவும் மிகச்சிறந்த மாதிரியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் அன்னை மரியாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியாரின் செயல்பாட்டினால் மனித உருவில் வந்த இறைமகனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்வளித்த மரியாவினிடத்தில் ஒட்டுமொத்த திரு அவை கூட்டமைப்பின் மாதிரி மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாய் ஆகிய இரு நிலைகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அருளின் செயல்பாட்டால் தன்னை வடிவமைத்துக் கொள்ள அனுமதித்தாலும் அவரில் நிறைவேறிய உன்னத இறைவனின் கொடையை தனது நம்பிக்கையினாலும் கண்ணிமையின் அன்பினாலும் வரவேற்றதாலும் ஒட்டுமொத்த திரு அவையும் எவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறோம், இவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறதோடு அதற்கு மரியா ஒரு மிகச்சிறந்த மாதிரியாக திகழ்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவான ஒரு படைப்பாகவும் தூய ஆவியாரின் செயல்பாட்டிற்கு பணிந்து நடப்பதன் மூலம் ஈன்றெடுக்கப்பட்ட இறைமக்களின் தாயாகவும் அவர் விளங்குகிறார். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் மேலானவராக திகழும் அன்னை மரியா இறைமக்களின் புனிதமான ஒன்றிப்பிற்குள் இறைமறைப்பொருளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் திரு அவை கூட்டமைப்பின் ஒரு உன்னதமான உறுப்பினராக திகழ்கிறார். இறுதியாக நம்மிடையே வந்த அன்புக்குரிய இறைமகனின் வழியாக நம் அனைவரையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்த அன்னை மரியா ஒட்டுமொத்த திரு அவையின் தாயாகவும் விளங்குகிறார். எனவே திரு அவையானது தன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும், தான் பாதுகாக்கப்படும் மற்றும் அன்பு செய்யப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு பிள்ளைக்குரிய உணர்வோடு அன்னை மரியாவை நோக்கி திரும்ப முடியும். கன்னி மரியாவின் இந்த அனைத்து பண்புகளையும் அவரை மறைபொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி என்று அழைப்பதன் மூலம் வெளிப்படுத்தலாம். பெண்மணி என்ற சொல் இஸ்ரேலின் இளம் மகளாக திகழ்ந்த அவரது வரலாற்று யதார்த்தத்தை வலியுறுத்துகிறது. மெசியாவின் தாயாகும் அசாதாரண அனுபவம் இவருக்கே வழங்கப்பட்டது. திருவுருவம் என்ற சொல் அவரில் கீழ்நோக்கிய மற்றும் மேல்நோக்கிய என இருவகை இயக்கங்கள் நிறைவேறியிருப்பதை வலியுறுத்துகிறது. அதாவது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராத கடவுளின் மேலான தேர்வும் அவர் மீது மரியா கொண்டிருந்த சுதந்திரமான நம்பிக்கையின் வெளிப்பாடான சம்மதமும் அவரில் ஒரு சேர பிரகாசிக்கின்றன. எனவே மரியா மறைப்பொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி ஆவார். அதாவது ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்ததும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக வெளிப்படுத்துவதுமான இறைவனின் மீட்பு திட்டத்தின் உருவமாக அவர் விளங்குகிறார். மீட்பு பணியில் கன்னி மரியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான இடத்தை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கம் நமக்கு தெளிவான போதனையை வழங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பின் ஒரே பரிந்துரையாளர் என்பதையும், அவரது புனிதமிக்க தாய் கிறிஸ்துவின் இந்த ஒப்பற்ற பரிந்துரைக்கும் தன்மைக்கும் எந்த வகையிலும் தடையாகவோ அல்லது அதை குறைப்பதற்காகவோ அமையாமல், மாறாக அதன் வல்லமையையே எடுத்துக்காட்டுகிறார் என்பதையும் பொது சங்கம் நினைவுபடுத்தியுள்ளது. அதேவேளையில் இறைவார்த்தை மனு உருவாதல் திட்டத்தில் இறைவனின் தாயாக நித்திய காலத்திலிருந்தே முன் குறிக்கப்பட்ட கன்னிமரியா கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை மற்றும் எரியும் அன்பு ஆகியவற்றின் வழியாக மீட்பரின் பணியில் முற்றிலும் ஒரு சிறப்பு வழியில் ஒத்துழைத்தார். ஆன்மாக்களுக்கு இயற்கைக்கு அற்பாற்பட்ட வாழ்வை மீண்டும் அளிப்பதற்காக அவர் இதை செய்தார். இக்காரணத்தினால் அருளின் வரிசையில் அவர் நமக்கு தாயானார். கன்னி மரியாவினிடத்தில் திரு அவையின் மறைபொருளும் பிரதிபலிக்கிறது. இறைமக்கள் தங்களுடைய பிறப்பிடம், மாதிரி மற்றும் தாயாகியற்றின் பிரதிபலிப்பை அவரிடம் காண்கின்றனர். திரு அவை ஆண்டவரின் தாயினிடத்தில் தனது சொந்த மறைபொருளைக் கண்டு தியானிக்கிறது. ஏனெனில் தான் அழைக்கப்பட்டுள்ள கன்னிமை கலவாத நம்பிக்கை, தாய்மைக்குரிய அன்பு மற்றும் மனவாட்டிக்குரிய உடன்படிக்கை ஆகியவற்றின் மாதிரியை அவரிடம் காண்பது மட்டுமல்லாமல், எல்லாவற்றுக்கும் மேலாக தான் எவ்வாறாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் ஒரு முழுமையான முன்வடிவத்தை அவரிடம் திரு அவை அடையாளம் காண்கின்றது. மேற்கூறியவற்றிலிருந்து நாம் காண்பது போல, மக்களினங்களின் ஒளியேட்டில் தொடுக்கப்பட்டுள்ள அன்னை மரியாவை பற்றிய இந்த சிந்தனைகள் திரு அவையை நேசிக்கவும் வரவேற்கின்றன மற்றும் மாட்சியில் முழுமையடையப் போகின்ற இறையரசின் நினைவுக்காக திரு அவைக்குள்ள பணி செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே கன்னிமையையும் தாய்மையையும் ஒருங்கே கொண்ட மரியாள் என்னும் இந்த உன்னதமான மாதிரியால் நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்மிடம் எதிர்பார்க்கப்படுபவற்றிற்கு பதிலளிக்க அவரது பரிந்துரையின் வழியாக நமக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுவோம். திரு அவையை சார்ந்தவன் சார்ந்தவள் என்பதை தாழ்மையான மற்றும் துடிப்பான விசுவாசத்துடன் நான் வாழ்கிறேனா? கடவுளின் அளவற்ற அன்பிற்கு பதிலாக அவர் அளித்த உடன்படிக்கையின் சமூகமாக திரு அவையை நான் அங்கீகரிக்கிறேனா? கடவுளால் வழங்கப்பட்ட ஆயர்களுக்கு பணிந்து நடப்பதன் மூலம் திரு அவையின் ஒரு வாழ்வு அங்கமாக என்னை நான் உணர்கிறேனா? மரியாவை திரு அவையின் மாதிரி, மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாயாக நான் பார்க்கிறேனா? மேலும் அவருடைய மகனின் உண்மையான சீடனாக திகழ எனக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுகிறேனா? சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் மீது இறங்கி வந்த தூய ஆவியாரை நாம் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அழைக்கிறோம். அவரே இந்த உன்னதமான உண்மைகளை நாம் நம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க தேவையான அருளை நமக்கு வழங்குவாராக. மக்களினங்களின் ஒளி என்னும் விசுவாசக் கோட்பாடு விளக்கத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்திய பிறகு அன்னை மரியாவிடம் இந்த வார்த்தையை பெற்றுத் தருமாறு நாம் கேட்போம். நம் அனைவரிடமும் புனித திரு அவையின் மீதான அன்பு மென்மேலும் வளர வேண்டும். ஆமேன். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை மாற்றம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் அதிகரித்து வரும் உணவு பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்ள வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட வேளாண் உணவு அமைப்புகளை நிறுவ உலக தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மே 12 செவ்வாய் அன்று தஜிகிஸ்தானின் துஷான்பே நகரில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஐரோப்பியாவிற்கான 35வது வட்டார மாநாட்டில் உரையாற்றிய போது, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றிற்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேரருள் திரு பெர்னாண்டோ சிகா அரெல்லானோ அவர்கள் கூறினார். அண்மைய ஆண்டுகளில் பெரும் இடையூறுகளை சந்தித்துள்ள வேளாண் உணவு அமைப்புகளில் மீள்திறன் இருக்க வேண்டும் என்ற திருப்பிடத்தின் அழைப்பை பேரருள் திரு அரெல்லானோ அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டும் போதாது என்று வலியுறுத்திய அந்த மாநாடு, இயற்கை வளங்களை சுரண்டுவதை குறைத்து பாதிக்கக்கூடிய கிராமப்புற சமூகங்களில் முதலீடு செய்வதன் மூலம் வேளாண் அமைப்புகளை மாற்றியமைக்க உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அரசின் கொள்கைகள் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் இளைஞர்கள் விவசாயத்தில் நீட்டிப்பதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை என உணவு விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஊழியர்களுக்கான நியாயமான ஊதியம் மற்றும் நிலையான செயல்பாடுகள் மிக அவசியம் என்பதை உலக தலைவர்கள் வலியுறுத்தினர்.
5: மே 11 திங்களன்று ஜார்ஜிய மரபுவழி திரு அவையின் புதிய கத்தோலிக்க முதுபெரும் தந்தை எலிஸ்பார் முஜ்ரி என்ற இயற்பெயருடைய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசீர்வாதத்திற்குரிய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து ஜார்ஜியாவின் கத்தோலிக்க முதுபெரும் தந்தை, மடச்கேட்டா திபிலிசியின் பேராயர் மற்றும் அப்காசியா பிச்விந்தாவின் பெருநகர பொறுப்பு ஆகிய உயர் பதவிகளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேர்தலை முன்னிட்டு கிறிஸ்தவ ஒன்றுப்பு திருப்பிழாவையின் தலைவர் கர்தினால் குட் கோச் அவர்கள் புதிய முதுபெரும் தந்தைக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை மீட்பதற்கான புதிய முதுபெரும் தந்தையின் அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவரது இந்த பணி நமது திரு அவைக்கிடையிலான ஒற்றுமை, அன்பு மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்தும் என்றும் அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்.
4: டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த புதிய கண்காணிப்பகம் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த முக்கிய உலகளாவிய சவால்களில் கவனம் செலுத்தும், இயற்கை வளங்களை சுரண்டுதல், டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளின் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகியவை இதில் முதன்மையான தலைப்புகளாக அமையும். இந்த முன்முயற்சியானது இளைஞர்கள் மீது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் ஆய்வு செய்யும். குறிப்பாக போதை, தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் பலவீனமடைந்து வரும் சமூக உறவுகள் போன்ற பிரச்சனைகளை இது ஆராயும். முறையான கட்டுப்பாடுகள் மற்றும் சட்ட விதிகள் இன்னும் நடைமுறைக்கு வராத சூழலில் இப்பிரச்சனைகள் குறித்து இது விரிவாக கவனம் செலுத்தும். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் உலகம் முழுவதும் அதிகப்படியான ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலான முன்மொழிவுகளை உருவாக்குவதும் இதன் மற்றொரு முக்கியமான நோக்கமாகும். இந்த மாநாட்டின் போது NDT டாடா நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் மரியா விக்டோரியா ட்ருசோனி அவர்கள் தொழில்நுட்பமானது எவ்வாறு ஒரு நிலையான உலகிற்கு துணையாக இருக்கும் என்பதற்கான உதாரணங்களை எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பொறுப்பு குறித்த திரு அவையின் போதனைகளை பின்பற்றும் இந்த கண்காணிப்பகம் பாத் அமைப்பின் தூது பணியை பிரதிபலிக்கிறது. திருத்தந்தை 14 லியோ மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் உந்துதலில் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி மனித மாண்பையும் படைப்பையும் மதிக்கின்ற ஒருமைப்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் அறநெறி சார்ந்த கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது.
5: பப்புவா நியூகினியின் கிருவினா தீவில் உள்ள பதுமை நகர் புனித அந்தோனியார் பங்கு மற்றும் உட்லார்க் தீவில் உள்ள அருளாளர் ஜான் மசுகோனி பங்கு ஆகிய பங்குதலங்களின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருட்பணி ஹோமெரோ மரின் அல்போலேடா என்பவரை திருத்தந்தை 14 லீ அவர்கள் தென்மேற்கு கொலம்பியாவில் உள்ள டியரா டென்ட்ரோ பகுதியின் திருத்தூதரக நிர்வாகத்திற்கான திருத்தந்தை பதிலாளாக நியமித்துள்ளார். ஹாயர் ஹோமெரோ மரின் அல்போலேடா அவர்கள் 1959 ஆண்டு நவம்பர் 17 அன்று கொலம்பியாவின் குயின்டியோவில் உள்ள சிர்காசியாவில் பிறந்தார். இவர் மெடலினில் உள்ள லா மிலாஸ்கோ குருத்துவ கல்லூரியில் தத்துவமும் வில்லா பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியலும் பயின்றார். மேலும் 1987 ஆண்டு நவம்பர் 21 அன்று புனித வின்சென்தே பவுலால் நிறுவப்பட்ட தூதரை சபையில் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1987 ஆண்டு விண்டன்கோ பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும், 1988 முதல் 1993 வரை அதே பங்கின் பங்கு தந்தையாகவும், 1988 பயஸ் பழங்குடியின குருத்துவ கல்லூரியில் துணை அதிபர் மற்றும் பேராசிரியராகவும், 1988 முதல் 1994 வரை வில்லா பங்கின் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். பயஸ் இளம் குருத்துவ கல்லூரியில் அதிபராகவும் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1996 ஆண்டு ரோமில் உள்ள பாப்பிரி அர்பேனியானா பல்கலைக்கழகத்தில் மரித்தூது பணியியலில் உரிமை பட்டமும் பெற்றார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஒரு முதியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கை நாம் கேட்போமா? அக்கென்சன் எலிசபெத் என்ற ஒரு முதியவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார். தான் இளமையிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படியெல்லாம் ஓடியாடி ஒரு குழந்தையாக இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்த அவர் இவ்வாறு கூறுகிறார். பேக்வர்ட்ஸ், டேர்ன் பேக்வர்ட்ஸ் ஓ டைம் இன் யுவர் ஃப்ளைட், மேக் மீ அ சைல்ட் அகெயின் ஜஸ்ட் டு நைட். ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்று அவர் வேண்டுகிறார். நண்பர்களே, நமது வாழ்விலும் கூட நமது குழந்தை பருவத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், எவ்வளவு இன்பமாக இருந்தது என்றெல்லாம் வர்ணிக்கின்றோம். ஆனால் கால ஓட்டம் நம்மை முன்னோக்கி தள்ளி அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர் பருவத்திற்கும் முதுமைக்கும் நம்மை இட்டு செல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தை பருவத்தை திருப்பி பார்ப்பது என்பது அவசியமாகிறது. ஏன் அந்த குழந்தை பருவத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும்? அந்த நேரத்திலே நமக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்காக மட்டுமா என்றால் அவ்வாறு இல்லை. நண்பர்களே, அந்த குழந்தை பருவத்திலே நாம் கவலை அற்றவர்களாக இருந்தோம். அந்த குழந்தை பருவத்திலே நாம் அதிக வேலைகள் செய்யாமல் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தோம். எனவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நாம் வளர வளர பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக நாம் வாழ்க்கையிலே கவலைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொண்டோம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலே இவர் சொல்வது, ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு. அப்படி என்றால் அவ்வப்போது என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்த்து, அப்போது எனக்கிருந்த கள்ளம் கபடற்ற உள்ளம், அப்போது எனக்கிருந்த எல்லாரையும் நம்புகின்ற மனப்பான்மை, எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு ஆற்றல், இவை எனக்கு இப்போது வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த ஆண்டோரின் இந்த வாக்கியம். நாமும் முயற்சி எடுத்து நமது குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்பு, அப்போது நமக்கிருந்த நன்மைத்தனங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 13 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேவியின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Il Concilio Vaticano II ha voluto dedicare l'ultimo capitolo della Costituzione dogmatica sulla Chiesa alla Vergine Maria. Ella è riconosciuta quale sovraeminente e del tutto singolare membro della Chiesa. Figura ed eccellentissimo modello per essa nella fede e nella carità. Queste parole ci invitano a comprendere come in Maria che sotto l'azione dello Spirito Santo ha accolto e generato il Figlio di Dio venuto nella carne. Si possano riconoscere sia il modello che il membro eccellente e la madre dell'intera comunità ecclesiale. Lasciandosi plasmare dall'opera della grazia venuta a compiersi in lei e accogliendo il dono dell'Altissimo con la sua fede e il suo amore verginale, Maria è un modello perfetto di ciò che la Chiesa tutta è chiamata ad essere.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மே 13 அன்று பாத்திமா அன்னை மரியாவின் நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பேதுரு சதுக்கத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அன்னை மரியாவின் பாதுகாப்பினால் மட்டுமே அந்த தாக்குதலிலிருந்து அவர் உயிர் தப்பினார் என்பதை அவரே பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக திரு அவையின் மாதிரியாக கன்னிமரியா என்னும் கருப்பொருளை கொண்ட இன்றைய மறைக்கல்வி உரையை எனது புனிதமான முன்னோடிக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அனைத்தும் உங்களுடையது என்பதே அவரது தாரக மந்திரமாகும். 2 வத்திக்கான் பொது சங்கம் திரு அவை பற்றிய விசுவாச கோட்பாடு விளக்கத்தின் இறுதி அதிகாரத்தை கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்க விரும்பியது அவர் திரு அவையின் மிகச்சிறந்த முற்றிலும் தனித்துவமான உறுப்பினராகவும் நம்பிக்கை மற்றும் அன்பு பணியில் திரு அவையின் முன்மாதிரியாகவும் மிகச்சிறந்த மாதிரியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் அன்னை மரியாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியாரின் செயல்பாட்டினால் மனித உருவில் வந்த இறைமகனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்வளித்த மரியாவினிடத்தில் ஒட்டுமொத்த திரு அவை கூட்டமைப்பின் மாதிரி மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாய் ஆகிய இரு நிலைகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அருளின் செயல்பாட்டால் தன்னை வடிவமைத்துக் கொள்ள அனுமதித்தாலும் அவரில் நிறைவேறிய உன்னத இறைவனின் கொடையை தனது நம்பிக்கையினாலும் கன்னிமையின் அன்பினாலும் வரவேற்றதாலும் ஒட்டுமொத்த திரு அவையும் எவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறோம், இவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறதோடு அதற்கு மரியா ஒரு மிகச்சிறந்த மாதிரியாக திகழ்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவான ஒரு படைப்பாகவும் தூய ஆவியாரின் செயல்பாட்டிற்கு பணிந்து நடப்பதன் மூலம் ஈன்றெடுக்கப்பட்ட இறைமக்களின் தாயாகவும் அவர் விளங்குகிறார். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் மேலானவராக திகழும் அன்னை மரியா இறைமக்களின் புனிதமான ஒன்றிப்பிற்குள் இறைமறைப்பொருளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் திரு அவை கூட்டமைப்பின் ஒரு உன்னதமான உறுப்பினராக திகழ்கிறார். இறுதியாக நம்மிடையே வந்த அன்புக்குரிய இறைமகனின் வழியாக நம் அனைவரையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்த அன்னை மரியா ஒட்டுமொத்த திரு அவையின் தாயாகவும் விளங்குகிறார். எனவே திரு அவையானது தன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும், தான் பாதுகாக்கப்படும் மற்றும் அன்பு செய்யப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு பிள்ளைக்குரிய உணர்வோடு அன்னை மரியாவை நோக்கி திரும்ப முடியும். கன்னிமரியாவின் இந்த அனைத்து பண்புகளையும் அவரை மறைபொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி என்று அழைப்பதன் மூலம் வெளிப்படுத்தலாம். பெண்மணி என்ற சொல் இஸ்ரேலின் இளம் மகளாக திகழ்ந்த அவரது வரலாற்று யதார்த்தத்தை வலியுறுத்துகிறது. மெசியாவின் தாயாகும் அசாதாரண அனுபவம் இவருக்கே வழங்கப்பட்டது. திருவுருவம் என்ற சொல் அவரில் கீழ்நோக்கிய மற்றும் மேல்நோக்கிய என இருவகை இயக்கங்கள் நிறைவேறியிருப்பதை வலியுறுத்துகிறது. அதாவது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராத கடவுளின் மேலான தேர்வும் அவர் மீது மரியா கொண்டிருந்த சுதந்திரமான நம்பிக்கையின் வெளிப்பாடான சம்மதமும் அவரில் ஒரு சேர பிரகாசிக்கின்றன. எனவே மரியா மறைப்பொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி ஆவார். அதாவது ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்ததும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக வெளிப்படுத்துவதுமான இறைவனின் மீட்பு திட்டத்தின் உருவமாக அவர் விளங்குகிறார். மீட்பு பணியில் கன்னிமரியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான இடத்தை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கம் நமக்கு தெளிவான போதனையை வழங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பின் ஒரே பரிந்துரையாளர் என்பதையும், அவரது புனிதமிக்க தாய் கிறிஸ்துவின் இந்த ஒப்பற்ற பரிந்துரைக்கும் தன்மைக்கும் எந்த வகையிலும் தடையாகவோ அல்லது அதை குறைப்பதற்காகவோ அமையாமல், மாறாக அதன் வல்லமையையே எடுத்துக்காட்டுகிறார் என்பதையும் பொது சங்கம் நினைவுபடுத்தியுள்ளது. அதேவேளையில் இறைவார்த்தை மனு உருவாதல் திட்டத்தில் இறைவனின் தாயாக நித்திய காலத்திலிருந்தே முன் குறிக்கப்பட்ட கன்னிமரியா கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை மற்றும் எரியும் அன்பு ஆகியவற்றின் வழியாக மீட்பரின் பணியில் முற்றிலும் ஒரு சிறப்பு வழியில் ஒத்துழைத்தார். ஆன்மாக்களுக்கு இயற்கைக்கு அற்பாற்பட்ட வாழ்வை மீண்டும் அளிப்பதற்காக அவர் இதை செய்தார். இக்காரணத்தினால் அருளின் வரிசையில் அவர் நமக்கு தாயானார். கன்னி மரியாவினிடத்தில் திரு அவையின் மறைபொருளும் பிரதிபலிக்கிறது. இறைமக்கள் தங்களுடைய பிறப்பிடம், மாதிரி மற்றும் தாயாகியற்றின் பிரதிபலிப்பை அவரிடம் காண்கின்றனர். திரு அவை ஆண்டவரின் தாயினிடத்தில் தனது சொந்த மறைபொருளைக் கண்டு தியானிக்கிறது. ஏனெனில் தான் அழைக்கப்பட்டுள்ள கண்ணிமை கலவாத நம்பிக்கை, தாய்மைக்குரிய அன்பு மற்றும் மனவாட்டிக்குரிய உடன்படிக்கை ஆகியவற்றின் மாதிரியை அவரிடம் காண்பது மட்டுமல்லாமல், எல்லாவற்றுக்கும் மேலாக தான் எவ்வாறாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் ஒரு முழுமையான முன்வடிவத்தை அவரிடம் திரு அவை அடையாளம் காண்கின்றது. மேற்கூறியவற்றிலிருந்து நாம் காண்பது போல, மக்களினங்களின் ஒளியேட்டில் தொடுக்கப்பட்டுள்ள அன்னை மரியாவை பற்றிய இந்த சிந்தனைகள் திரு அவையை நேசிக்கவும் வரவேற்கின்றன மற்றும் மாட்சியில் முழுமையடைய போகின்ற இறையரசின் நினைவுக்காக திரு அவைக்குள்ள பணி செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே கன்னிமையையும் தாய்மையையும் ஒருங்கே கொண்ட மரியாள் என்னும் இந்த உன்னதமான மாதிரியால் நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்மிடம் எதிர்பார்க்கப்படுபவற்றிற்கு பதிலளிக்க அவரது பரிந்துரையின் வழியாக நமக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுவோம். திரு அவையை சார்ந்தவன், சார்ந்தவள் என்பதை தாழ்மையான மற்றும் துடிப்பான விசுவாசத்துடன் நான் வாழ்கிறேனா? கடவுளின் அளவற்ற அன்பிற்கு பதிலாக அவர் அளித்த உடன்படிக்கையின் சமூகமாக திரு அவையை நான் அங்கீகரிக்கிறேனா? கடவுளால் வழங்கப்பட்ட ஆயர்களுக்கு பணிந்து நடப்பதன் மூலம் திரு அவையின் ஒரு வாழ்வு அங்கமாக என்னை நான் உணர்கிறேனா? மரியாவை திரு அவையின் மாதிரி, மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாயாக நான் பார்க்கிறேனா? மேலும் அவருடைய மகனின் உண்மையான சீடனாக திகழ எனக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுகிறேனா? சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் மீது இறங்கி வந்த தூய ஆவியாரை நாம் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அழைக்கிறோம். அவரே இந்த உன்னதமான உண்மைகளை நாம் நம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க தேவையான அருளை நமக்கு வழங்குவாராக. மக்களினங்களின் ஒளி என்னும் விசுவாசக் கோட்பாடு விளக்கத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்திய பிறகு அன்னை மரியாவிடம் இந்த வார்த்தையை பெற்றுத்தருமாறு நாம் கேட்போம். நம் அனைவரிடமும் புனித திரு அவையின் மீதான அன்பு மென்மேலும் வளர வேண்டும். ஆமேன். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை மாற்றம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் அதிகரித்து வரும் உணவு பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்ள வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட வேளாண் உணவு அமைப்புகளை நிறுவ உலக தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மே 12 செவ்வாய் அன்று தஜிகிஸ்தானின் துஷான்பே நகரில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஐரோப்பியாவிற்கான 35வது வட்டார மாநாட்டில் உரையாற்றிய போது, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றிற்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேரருள் திரு பெர்னாண்டோ சிகா அரெல்லானோ அவர்கள் கூறினார். அண்மை ஆண்டுகளில் பெரும் இடையூறுகளை சந்தித்துள்ள வேளாண் உணவு அமைப்புகளில் மீள்திறன் இருக்க வேண்டும் என்ற திருப்பிடத்தின் அழைப்பை பேரருள் திரு அரெல்லானோ அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டும் போதாது என்று வலியுறுத்திய அந்த மாநாடு, இயற்கை வளங்களை சுரண்டுவதை குறைத்து பாதிக்கக்கூடிய கிராமப்புற சமூகங்களில் முதலீடு செய்வதன் மூலம் வேளாண் அமைப்புகளை மாற்றியமைக்க உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அரசின் கொள்கைகள் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் இளைஞர்கள் விவசாயத்தில் நீட்டிப்பதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை என உணவு விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஊழியர்களுக்கான நியாயமான ஊதியம் மற்றும் நிலையான செயல்பாடுகள் மிக அவசியம் என்பதை உலக தலைவர்கள் வலியுறுத்தினர்.
5: மே 11 திங்களன்று ஜார்ஜிய மரபு வழி திருவையின் புதிய கத்தோலிக்க முதுபெரும் தந்தை எலிஸ்பார் முஜ்ரி என்ற இயற்பெயருடைய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசீர்வாதத்திற்குரிய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து ஜார்ஜியாவின் கத்தோலிக்க முதுபெரும் தந்தை, மடச்கெட்டா திபிலிசியின் பேராயர் மற்றும் அப்காசியா பிச்விந்தாவின் பெருநகர பொறுப்பு ஆகிய உயர் பதவிகளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேர்தலை முன்னிட்டு கிறிஸ்தவ ஒன்றுப்பு திருப்பிழாவையின் தலைவர் கர்தினால் குட் கோச் அவர்கள் புதிய முதுபெரும் தந்தைக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை மீட்பதற்கான புதிய முதுபெரும் தந்தையின் அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவரது இந்த பணி நமது திரு அவைக்கிடையிலான ஒற்றுமை, அன்பு மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்தும் என்றும் அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்.
4: டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த புதிய கண்காணிப்பகம் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த முக்கிய உலகளாவிய சவால்களில் கவனம் செலுத்தும், இயற்கை வளங்களை சுரண்டுதல், டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளின் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகியவை இதில் முதன்மையான தலைப்புகளாக அமையும். இந்த முன்முயற்சியானது இளைஞர்கள் மீது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் ஆய்வு செய்யும். குறிப்பாக போதை, தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் பலவீனமடைந்து வரும் சமூக உறவுகள் போன்ற பிரச்சினைகளை இது ஆராயும். முறையான கட்டுப்பாடுகள் மற்றும் சட்ட விதிகள் இன்னும் நடைமுறைக்கு வராத சூழலில் இப்பிரச்சனைகள் குறித்து இது விரிவாக கவனம் செலுத்தும். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் உலகம் முழுவதும் அதிகப்படியான ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலான முன்மொழிவுகளை உருவாக்குவதும் இதன் மற்றொரு முக்கியமான நோக்கமாகும். இந்த மாநாட்டின் போது NDT டாடா நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் மரியா விக்டோரியா ட்ருசோனி அவர்கள் தொழில்நுட்பமானது எவ்வாறு ஒரு நிலையான உலகிற்கு துணையாக இருக்கும் என்பதற்கான உதாரணங்களை எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பொறுப்பு குறித்த திரு அவையின் போதனைகளை பின்பற்றும் இந்த கண்காணிப்பகம் பாத் அமைப்பின் தூது பணியை பிரதிபலிக்கிறது. திருத்தந்தை 14 லியோ மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் உந்துதலில் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி மனித மாண்பையும் படைப்பையும் மதிக்கின்ற ஒருமைப்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் அறநெறி சார்ந்த கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது.
5: பப்புவா நியூகினியின் கிருவினா தீவில் உள்ள பதுமை நகர் புனித அந்தோனியார் பங்கு மற்றும் உட்லார்க் தீவில் உள்ள அருளாளர் ஜான் மசுகோனி பங்கு ஆகிய பங்குதலங்களின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருட்பணி ஹோமரோ மரின் அல்போலேடா என்பவரை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தென்மேற்கு கொலம்பியாவில் உள்ள டியரா டென்ட்ரோ பகுதியின் திருத்தூதரக நிர்வாகத்திற்கான திருத்தந்தை பதிலாளாக நியமித்துள்ளார். ஹாயர் ஹோமெரோ மரின் அல்போலேடா அவர்கள் 1959 ஆண்டு நவம்பர் 17 அன்று கொலம்பியாவின் குயின்டியோவில் உள்ள சிர்காசியாவில் பிறந்தார். இவர் மெடலினில் உள்ள லா மிலாஸ்கோ குருத்துவ கல்லூரியில் தத்துவமும் வில்லா பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியலும் பயின்றார். மேலும் 1987 ஆண்டு நவம்பர் 21 அன்று புனித வின்சென்தே பவுலால் நிறுவப்பட்ட தூதரை சபையில் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1987 ஆண்டு விண்டன்கோ பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும், 1988 முதல் 1993 வரை அதே பங்கின் பங்கு தந்தையாகவும், 1988 பயஸ் பழங்குடியின குருத்துவ கல்லூரியில் துணை அதிபர் மற்றும் பேராசிரியராகவும், 1988 முதல் 1994 வரை வில்லா பங்கின் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். பயஸ் இளம் குருத்துவ கல்லூரியில் அதிபராகவும் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1996 ஆண்டு ரோமில் உள்ள பாப்பிரி அர்பேனியானா பல்கலைக்கழகத்தில் மரித்தூது பணியியலில் உரிமை பட்டமும் பெற்றார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.

0: தமிழினிய நெஞ்சங்களே வணக்கம். திரிகடகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இரண்டாம் செய்யுள், மேன்மையுடையோர்கள் கடைப்பிடிக்கின்ற செயல்கள். நல்லாதனார் என்ன செய்யுளை முன்வைக்கிறார்? தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழி செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். மேன்மை உடையவர்களுடைய தொழில்கள் இவை மூன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுள் முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் தான் பிறந்திருக்கிற அந்த குடி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய புகழ் உயர்வு மேன்மை குன்றாமல் இருப்பதற்கு உதவுகின்ற அந்த ஒழுக்கம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கத்தை ஏற்று வாழ்கின்ற தன்மை, அதுதான் மேன்மையாளர்களுடைய முதன்மையான ஒரு தொழில். தொழில்னா என்னது? அது செயல் என்கிற ஒரு கருத்தையும் கொண்டு வரும், அது ஒரு குணம் என்கிற தன்மையும் கொண்டு வரும். அதனால்தான் தேவனேய பாவாணர் பரிமேல் அழகருடைய அந்த விளக்கத்தை சாடுவார். எந்த குறளுக்கான விளக்கம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அப்போ பரிமேலழகர் அவருடைய அந்த பிறப்பு தன்மையிலான தன்மையில் அவர் ஒரு கருத்தை சொல்வார் பார்த்தீங்களா. அதாவது பிறப்பால் எல்லாரும் ஒன்று அப்படின்னாலும் அவங்கவுங்க செய்கிற தொழிலினால் கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு உண்டு என்று ஜாதியத்தை நியாயப்படுத்துவார். ஆனால் தேவனையும் பாவனை சொல்லார், யார் சொன்னார்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். தொழில்னது அது ஒரு பண்பு. ஆக இந்த உயர்ந்த பண்பு உடையவர்கள் தாழ்ந்த பண்பு உடையவர்கள் இதுதான் வேறுபாடு. வேறு பிறப்பால் ஜாதியோ வேறு எந்த வகையான பாகுபாடோ கிடையாது என்பதை மிக வலிமையாக குறிப்பிடுவார். அந்த வகையில்தான் இங்கே நல்லாதனார் தொழில் தொழில்கள் என்று பயன்படுத்துவது என்பது அவர்கள் ஏற்றிருக்க வேண்டிய பண்புகள். அந்த பண்பு முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். ஆக நல்லொழுக்கம் தீயொழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒரு பொதுவான பெயர்தான். இருப்பினும் நல்லவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் நல்லொழுக்கம். இயேசு குறிப்பிடுவார், அதாவது மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் தலைமை குருக்கள் இவர்களுடைய நெறியை விடவும் உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். அப்படி சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியாது. முடியாது. அப்படி என்றால் இந்த நெறி, இந்த ஒழுக்கம், இவை எல்லாமே இங்கு நம்மை இந்த மண்ணகத்தில் மகிழ்வாக வாழ வைக்கின்ற, அதோடு எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்ற இந்த வாழ்வினால் கடவுளையே மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி விண்ணகப் பேற்றை பெறுவதற்கு உகந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒன்று அது ஒழுக்கம். ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இது எல்லாருக்கும் பொது உடைமையானது. இங்கு மாந்தர்கள் எல்லாருமே இந்த ஒழுக்கத்தன்மையோடு வாழ வேண்டும். இங்கு இருக்கின்ற இயற்கை உயிரினங்களும் எல்லா இயற்கை வளங்களும் அந்த ஒழுக்கத்தன்மையோடு இயங்குவதற்கு மாந்தர்கள் பகுத்தறிவு படைத்தவர்கள் உதவ வேண்டும். அந்த இயற்கை சீண்டக்கூடாது. பசிபிக் பெருங்கடலில் அங்கு அணு ஆயுதத்தை செய்து கொண்டு ஆய்வு செய்து கொண்டு அதன் அடித்தளம் இந்தோனேஷியா பகுதியிலே அங்கு நிலநடுக்கத்தையும் ஆழிப்பேர்களையும் கொண்டு வருகின்ற ஒழுக்க சீர்கேடுகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடாது. இயற்கை ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு இங்கு மாந்தர்கள் அறிவு படைத்தவர்கள் கடவுளின் சாயல்களாக உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் திகழ வேண்டும் தானே. அந்த வகையில்தான் இங்கே மேன்மை உடையவர்களுடைய நற்பண்புகளாக குணநலன்களாக அமையக்கூடிய அந்த முதன்மையான தன்மை அது ஒழுக்கம். ஒழுக்கம் பல பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய விருதுவாக்காக உறுதிமொழியாக வைத்திருப்பது இந்த ஒழுக்கம். அருமை. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் மாந்தர்களாக, அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டுகின்றவர்களாக, அந்த ஒழுக்கத்தை எல்லாரும் கடைப்பிடிப்பதற்குரிய சூழல்களை உருவாக்குகின்றவர்களாக திகழ்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் புண்ணியம். புண்ணியமும் மீண்டும் புண்ணியா என்பதுதான் சமஸ்கிருத சொல். அதையும் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதற்கு நாம் நன்றான ஒரு சொல் சொல்ல வேண்டுமென்றால் அது விழுமியம் என்கிற சொல் பயன்படுத்தலாம், அல்லது நற்குணம். நற்குணம் எந்த இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்தலாமே. கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி. வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
2: சென்ற உரையில் சூசையப்பரின் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அவர் இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டதைக் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இறைமகனின் பிறப்பிற்காக உலக அரசியல் சூழல் எப்படி மாறியது என்பதையும், சூசேப்பரும் மரியாளும் பெத்தலகேம் நோக்கி பயணம் செய்த தருணத்தையும் இன்று காண்போம். பெத்தலகேம் நோக்கி. உலகில் முதல் முதல் ரோம சாம்ராஜ்ய அதிபர் சேசார் அகுஸ்துஸ் என்பார் மக்கள் தொகையின் மாபெரும் கணக்கை எடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார். சேசாரின் கீழ் சிற்றரசான சிரியா வேந்தன் இச்செய்தியைச் சொன்னார். அவரவர் ஊரில் அவரவர் இருந்து குடிகணக்கெடுக்கும் கோன்முறை செயலுக்கு உதவும்படிக்கு உத்தரவிட்டான். சொல்லினை ஏற்று சூசையப்பரும் மழலை சுமந்த மரியாள் தன்னோடும் நற்கலிலேயா நாசரேத் விட்டு பெத்தலகேமுக்கு பெயர்ந்தே சென்றனர்.

அக்காலத்தில் உலகில் முதல் முதலாக ரோமாபுரி பேரரசர் அகஸ்துஸ் ராஜர் என்பவர் ஒரு மாபெரும் ஆணையை பிறப்பித்தார். தனது பேரரசுக்கு உட்பட்ட மக்கள் தொகையை கணக்கிட வேண்டும் என்பதே அந்த திட்டமாகும். வரி வசூலிக்கவும் நிர்வாகத்தை சீரமைக்கவும் எடுக்கப்பட்ட இந்த முடிவு உண்மையில் இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு ஒரு கருவியாக மாறியது. உலகத் தலைவரின் ஆணை விண்ணகத் தலைவரின் பிறப்பிற்கு வழிவகுத்தது. பேரரசரின் இந்த சிற்றரசானை சிரிய நாட்டின் தேசாதிபதியான சிரேனியு என்பவருக்கு முதலில் தெரிவிக்கப்பட்டது. அவர் மூலமாக யூதேய நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இச்செய்தி அதிவேகமாக பரவியது. ஒவ்வொரு குடிமகனும் தத்தமது சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது அந்த அரசாணையின் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. இதனால் யூதேய தேசம் முழுவதும் மக்கள் கூட்டம் இடம்பெயரத் தொடங்கியது. குடிமக்களின் கணக்கெடுப்பு முறைக்கு உதவும் வகையில் ஒவ்வொருவரும் அவரவர் மூதாதையர் வாழ்ந்த ஊருக்கு பயணம் செய்ய தொடங்கினர். இது ஒரு சாதாரண அரசாங்க காரியமாக பார்க்கப்பட்டாலும் இதற்கு பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருந்தது. இறைவாக்கினர்களின் வாக்குப்படி மெசியா பெத்லகமில் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இத்தகையதொரு அரசியல் சூழலை உருவாக்கினார். இது இறைவனின் நுட்பமான ஏற்பாடாக அமைந்தது. தாவீது வம்சத்தை சார்ந்த நீதிமான் சூசேப்பர் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது சொந்த ஊரான பெத்லகேம் நோக்கி புறப்பட ஆயத்தமானார். அவர் நாசரேத் நகரை விட்டு பயணமானார். அச்சமயம் கருவுற்றிருந்த மரியாளையும் அவர் தன்னுடனே அழைத்து சென்றார். நீண்ட தூர பயணம் என்பதால் மரியாளின் உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்து சூசேப்பர் மிகுந்த அக்கறை கொண்டார். பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல அவர்கள் சொல்லனா துயரங்களை சுமந்தபடி இந்த பயணத்தை மேற்கொண்டனர். மலைகளையும் மேடுகளையும் கடந்து அவர்கள் மெதுவாக முன்னேறி சென்றனர். நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரையிலான அந்த பயணம் மிகவும் சவாலானதாகவும் கடினமானதாகவும் இருந்தது. மழலை சுமந்த மரியாளுடன் சூசேப்பர் மேற்கொண்ட இந்த பயணம் ஒரு தியாக பயணமாகும். அவர்கள் ஒரு வழியாக பெத்லகேம் நகரை சென்றடைந்த போது அந்த ஊர் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது.

0: கணக்கெடுப்பிற்காக வந்த திரளான ஜனங்களால் எங்கு பார்த்தாலும் நெருக்கடியாக இருந்தது. பெத்லகேமில் எங்கு தேடியும் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் கூட கிடைக்காமல் அந்த தூய குடும்பம் தவித்தது. வசதி படைத்தவர்களுக்கு இடமிருந்த அந்த ஊரில் இந்த எளிய தம்பதியினருக்கு இடமளிக்க எவரும் முன்வரவில்லை. நகரின் அனைத்து சத்திரங்களும் இல்லங்களும் ஏற்கனவே ஆட்களால் நிறைந்திருந்தன. இத்தகைய புறக்கணிப்புகளுக்கு இடையிலும் இறைவனின் திட்டம் பெத்லகேமில் நிறைவேறத் தொடங்கியது. முடிவாக ஒரு பேரரசரின் ஆணை எப்படி ஒரு இறைவாக்கை நிறைவேற்ற உதவியது என்பது வியப்பிற்குரியது. மரியாளின் சம்மதமும் சூசேப்பரின் கீழ்ப்படுதலும் இணைந்து பெத்லகேம் நோக்கிய இந்த புனித பயணத்தை முழுமையடையச் செய்தன.
1: செய்திகள். இந்த ஆண்டு மே 13 புதனன்று இடம்பெற்ற பொது மறைக்கல்வி உரைக்கு முன்பாக 1981 மே 13 திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் மீதான கொலை முயற்சி நடந்த அதே இடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சிறிது நேரம் நின்று முழங்காலிட்டு இறைவேண்டல் செய்தார். புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ள அந்த இடம் போலந்து நாட்டைச் சேர்ந்த அந்த திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ லட்சினை பொறிக்கப்பட்ட ஒரு வெள்ளை நிற பளிங்கு பலகையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பாத்திமா அன்னையின் திருவிழாவை நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புனித 2 ஜான்பால் அவர்கள் மீதான தாக்குதல் நடந்து 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அன்றைய தனது மறைக்கல்வி உரையை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் போர்ச்சுகீசிய மொழி பேசும் திருப்பயணிகளிடம் உரையாற்றிய திருத்தந்தை அமைதியின் செய்தியை அன்னை மரியா 3 இடையர் சிறுவர்களிடம் ஒப்படைத்த பாத்திமா திருத்தலத்தை நோக்கி தங்கள் பார்வையை திருப்புமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆறுதல், ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான மனித குலத்தின் ஏக்கத்தின் அடையாளமாக உலகம் முழுவதிலும் இருந்து திருப்பயணிகள் அங்கு கூடுகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக திருத்தந்தை போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காகவும் குறிப்பாக உலக அமைதிக்காகவும் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்திடம் ஒப்படைத்து இறைவேண்டல் செய்தார்.
2: 1981 மே 13 அன்று திருத்தந்தை 2 ஜான்பால் மீதான கொலை முயற்சி நடந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகும் நவீன வரலாற்றில் ஆழமான தழும்பை ஏற்படுத்திய அந்த தருணத்தை திரு அவை இன்றும் நினைவு கூறுகிறது. புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை தனது வாகனத்திலிருந்து பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் மிக அருகாமையிலிருந்து அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக ரோமின் ஜெமல்லி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதலானது பனிப்போர் பதற்றங்கள், கிழக்கு ஐரோப்பாவில் நிலவிய அரசியல் கொந்தளிப்புகள் மற்றும் இத்தாலியில் பல ஆண்டுகளாக நீடித்த பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு மத்தியில் நிகழ்ந்தது. திருத்தந்தையின் உடல்நிலை குறித்த தகவல்களை அறிய நம்பிக்கையாளர்கள் ஆவலுடன் காத்திருந்த வேளையில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நிலவிய அமைதியையும் அங்கு எழுந்த இறைவேண்டல்களையும் வத்திக்கான் வானொலி செய்தியாளர் பெனட்டோ நர்டாச்சி அவர்கள் விவரித்தார். பின்னர் திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களின் வயிற்று பகுதியில் காயம் இருந்த போதிலும் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் திருப்பிடம் உறுதிப்படுத்தியது. சரியாக 4 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்தே திருத்தந்தை தன்னை தாக்கிய மெஹமத் அலி அக்னாவை மன்னித்தார். மேலும் நான் முற்றிலும் உமக்குரியவன் என்ற வார்த்தைகளுடன் மீண்டும் ஒருமுறை கன்னி மரியாளிடம் தன்னை ஒப்படைத்தார். தான் உயிர் பிழைத்ததை பாத்திமா அன்னையின் பரிந்துரையோடு திருத்தந்தை புனித 2 ஜான்பால் பின்னர் தொடர்பு படுத்தி கூறினார். இறைப்பற்று, மன்னிக்கும் மனப்பாங்கு மற்றும் கடவுள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றிற்கு அவர் பகர்ந்த சாட்சியம் இன்றும் திரு அவைக்கு ஊக்கமளிப்பதாக திகழ்கிறது. அண்மையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இளைஞர்களை நோக்கி அஞ்சாதீர்கள் என விடுத்த அறைக்கோவலில் இந்த உயரிய விழுமியங்களே மீண்டும் எதிரொலித்தன.
1: இத்தாலி மற்றும் சான் மரினோ நாடுகளுக்கான முன்னாள் திருத்தூது தூதராக பணியாற்றிய சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கர்தினால் பால் எமில் செரிக் அவர்கள் மே 12 செவ்வாயன்று தனது 79வது வயதில் இறைப்பதம் அடைந்தார். அவரது மறைவுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மறைந்த கர்தினால் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த சியோன் மறை மாவட்டத்திற்கும் அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள திருத்தந்தை கர்தினால் செரிக் அவர்கள் திரு அவைக்கும் திருப்பிடத்திற்கும் ஆற்றிய பற்றுறுதிமிக்க பணிகளை பாராட்டினார். பல நாடுகளில் திருத்தந்தையின் பிரதிநிதியாகவும் பின்னர் வத்திக்கானில் பல்வேறு துறைகளில் உறுப்பினராகவும் மறைந்த கர்தினால் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை திருத்தந்தை குறிப்பிட்டார். திருத்தந்தை லியோ அவர்கள் திருஅவை மீதும் பேதுருவின் வழித்தோன்றர்கள் மீதும் கருதினால் கொண்டிருந்த தாராள மனப்பான்மையுடனான அன்பு சாட்சியத்தை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஆண்டவர் அவரை மறைவே இல்லாத நித்திய ஒளியில் வரவேற்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்தார்.
2: மே 13 புதன்கிழமையன்று வத்திகான் திருத்தூது நூலகம் ஒரு புகழ்பெற்ற பழமையான லண்டன் கலைக்கூடமான கொல்நாகி அறக்கட்டளையுடன் இணைந்து தூதுவர் என்று பொருள்படும் நுன்டியூஸ் என்னும் முன்முயற்சியை தொடங்கி வைத்துள்ளது. கடந்த 2025 கொல்நாகி அறக்கட்டளையும் வத்திகான் திருத்தூது நூலகமும் இணைந்து முன்னெடுத்த கையெழுத்து பிரதிகளின் தொகுப்பு நூல்களை பாதுகாக்கும் கோடெக்ஸ் எனும் கூட்டு முயற்சியை தொடர்ந்து 2வது திட்டமாக இந்த தூதுவர் என்னும் முன்னெடுப்பு அமைந்துள்ளது. இந்த திட்டம் நூலகத்தின் ஆவண காப்பக இடங்களை புதுப்பிப்பதையும் உள்ளடக்கியது. ஆதரவாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான ஒரு சிறப்பு இரவு உணவை உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் கலாச்சார உறவை முன்னிலைப்படுத்தும் விதமாக கொல்நாகி சேகரிப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைப்படைப்புகளுடன் வத்திகான் நூலகத்தின் முக்கியமான கலைப்படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. வரலாற்றில் ஆட்சியாளர்களுக்கும் அரசுகளுக்கும் இடையேயான கூட்டுறவை பலப்படுத்தவும் அமைதியை மேம்படுத்தவும் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தவும் அதிகாரப்பூர்வ பரிசுகளாக கலைப்படைப்புகள் எவ்வாறு நாடுகளுக்கிடையேயான உறவிற்கு உதவி உள்ளது என்பதை இந்த கண்காட்சி எடுத்துக் கூறுகிறது.
3: இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திகான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.

தமிழினிய நெஞ்சங்களே வணக்கம். திரிகடகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இரண்டாம் செய்யுள், மேன்மையுடையோர்கள் கடைப்பிடிக்கின்ற செயல்கள். நல்லாதனார் என்ன செய்யுளை முன்வைக்கிறார்? தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழி செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். மேன்மை உடையவர்களுடைய தொழில்கள் இவை மூன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுள் முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் தான் பிறந்திருக்கிற அந்த குடி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய புகழ் உயர்வு மேன்மை குன்றாமல் இருப்பதற்கு உதவுகின்ற அந்த ஒழுக்கம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கத்தை ஏற்று வாழ்கின்ற தன்மை, அதுதான் மேன்மையாளர்களுடைய முதன்மையான ஒரு தொழில். தொழில் என்னது? அது செயல் என்கிற ஒரு கருத்தையும் கொண்டு வரும், அது ஒரு குணம் என்கிற தன்மையும் கொண்டு வரும். அதனால்தான் தேவனேய பாவாணர் பரிமேல் அழகருடைய அந்த விளக்கத்தை சாடுவார். எந்த குறளுக்கான விளக்கம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அப்போ பரிமேலழகர் அவருடைய அந்த பிறப்பு தன்மையிலான தன்மையில் அவர் ஒரு கருத்தை சொல்வார் பார்த்தீங்களா. அதாவது பிறப்பால் எல்லாரும் ஒன்று அப்படின்னாலும் அவங்கவுங்க செய்கிற தொழிலினால் கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு உண்டு என்று ஜாதியத்தை நியாயப்படுத்துவார். ஆனால் தேவனைய பாவனை சொல்லார், யார் சொன்னான்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். தொழில் என்னது? அது ஒரு பண்பு. ஆக இந்த உயர்ந்த பண்பு உடையவர்கள் தாழ்ந்த பண்பு உடையவர்கள், இதுதான் வேறுபாடு. வேறு பிறப்பால் ஜாதியோ வேறு எந்த வகையான பாகுபாடோ கிடையாது என்பதை மிக வலிமையாக குறிப்பிடுவார். அந்த வகையில் தான் இங்கே நல்லாதனார் தொழில், தொழில்கள் என்று பயன்படுத்துவது என்பது அவர்கள் ஏற்றிருக்க வேண்டிய பண்புகள். அந்த பண்பு முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். ஆக நல்லொழுக்கம் தீயொழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒரு பொதுவான பெயர்தான். இருப்பினும் நல்லவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் நல்லொழுக்கம். இயேசு குறிப்பிடுவார், அதாவது மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் தலைமை குருக்கள் இவர்களுடைய நெறியையுடவும் உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். அப்படி சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியாது. முடியாது. அப்படி என்றால் இந்த நெறி, இந்த ஒழுக்கம், இவை எல்லாமே இங்கு நம்மை இந்த மண்ணகத்தில் மகிழ்வாக வாழ வைக்கின்ற, அதோடு எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்ற இந்த வாழ்வினால் கடவுளையே மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி விண்ணகப் பேற்றை பெறுவதற்கு உகந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒன்று அது ஒழுக்கம். ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இது எல்லாருக்கும் பொது உடைமையானது. இங்கு மாந்தர்கள் எல்லாருமே இந்த ஒழுக்கத்தன்மையோடு வாழ வேண்டும். இங்கு இருக்கின்ற இயற்கை உயிரினங்களும் எல்லா இயற்கை வளங்களும் அந்த ஒழுக்கத்தன்மையோடு இயங்குவதற்கு மாந்தர்கள் பகுத்தறிவு படைத்தவர்கள் உதவ வேண்டும். அந்த இயற்கை சீண்டக்கூடாது. பசிபிக் பெருங்கடலில் அங்கு அணு ஆயுதத்தை செய்து கொண்டு ஆய்வு செய்து கொண்டு அதன் அடித்தளம் இந்தோனேஷியா பகுதியிலே அங்கு நிலநடுக்கத்தையும் ஆழி பேரலையும் கொண்டு வருகின்ற ஒழுக்க சீர்கேடுகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடாது. இயற்கை ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு இங்கு மாந்தர்கள் அறிவு படைத்தவர்கள் கடவுளின் சாயல்களாக உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் திகழ வேண்டும் தானே. அந்த வகையில்தான் இங்கே மேன்மையுடையவர்களுடைய நற்பண்புகளாக குணநலன்களாக அமையக்கூடிய அந்த முதன்மையான தன்மை அது ஒழுக்கம். ஒழுக்கம் பல பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய விருதுவாக்காக உறுதிமொழியாக வைத்திருப்பது இந்த ஒழுக்கம். அருமை. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் மாந்தர்களாக, அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டுகின்றவர்களாக, அந்த ஒழுக்கத்தை எல்லாரும் கடைப்பிடிப்பதற்குரிய சூழல்களை உருவாக்குகின்றவர்களாக திகழ்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் புண்ணியம். புண்ணியம் மீண்டும் புண்ணியா

0: இதுதான் சமஸ்கிருத சொல், அதையும் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதற்கு நாம் நன்றான ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்றால் அது விழுமியம் என்கிற சொல் பயன்படுத்தலாம், அல்லது நற்குணம், நற்குணம் எந்த இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்தலாமே. கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
2: சென்ற உரையில் சூசையப்பரின் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அவர் இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டதைக் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இறைமகனின் பிறப்பிற்காக உலக அரசியல் சூழல் எப்படி மாறியது என்பதையும், சூசையப்பரும் மரியாளும் பெத்தலகேம் நோக்கி பயணம் செய்த தருணத்தையும் இன்று காண்போம். பெத்தலகேம் நோக்கி. உலகில் முதல் முதல் ரோம சாம்ராஜ்ய அதிபர் சேசார் அகுஸ்துஸ் என்பார் மக்கள் தொகையின் மாபெரும் கணக்கை எடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார். சேசாரின் கீழ் சிற்றரசான சிரியா வேந்தன் இச்செய்தியை சொன்னார். அவரவர் ஊரில் அவரவர் இருந்து குடிகணக்கெடுக்கும் கோன்முறை செயலுக்கு உதவும்படிக்கு உத்தரவிட்டான். சொல்லினை ஏற்று சூசையப்பரும் மழலை சுமந்த மரியாள் தன்னோடும் நற்கலிலேயா நாசரேத் விட்டு பெத்தலகேமுக்கு பெயர்ந்தே சென்றனர்.

அக்காலத்தில் உலகில் முதல் முதலாக ரோமாபுரி பேரரசர் அகஸ்துஸ் ராயர் என்பவர் ஒரு மாபெரும் ஆணையை பிறப்பித்தார். தனது பேரரசுக்கு உட்பட்ட மக்கள் தொகையை கணக்கிட வேண்டும் என்பதே அந்த திட்டமாகும். வரி வசூலிக்கவும் நிர்வாகத்தை சீரமைக்கவும் எடுக்கப்பட்ட இந்த முடிவு உண்மையில் இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு ஒரு கருவியாக மாறியது. உலகத் தலைவரின் ஆணை விண்ணகத் தலைவரின் பிறப்பிற்கு வழிவகுத்தது. பேரரசரின் இந்த சிற்றரசானை சிரிய நாட்டின் தேசாதிபதியான சிரேனியு என்பவருக்கு முதலில் தெரிவிக்கப்பட்டது. அவர் மூலமாக யூதேய நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இச்செய்தி அதிவேகமாக பரவியது. ஒவ்வொரு குடிமகனும் தத்தமது சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது அந்த அரசாணையின் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. இதனால் யூதேய தேசம் முழுவதும் மக்கள் கூட்டம் இடம்பெயரத் தொடங்கியது. குடிமக்களின் கணக்கெடுப்பு முறைக்கு உதவும் வகையில் ஒவ்வொருவரும் அவரவர் மூதாதையர் வாழ்ந்த ஊருக்கு பயணம் செய்ய தொடங்கினர். இது ஒரு சாதாரண அரசாங்க காரியமாக பார்க்கப்பட்டாலும் இதற்கு பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருந்தது. இறைவாக்கினர்களின் வாக்குப்படி மெசியா பெத்லகமில் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இத்தகையதொரு அரசியல் சூழலை உருவாக்கினார். இது இறைவனின் நுட்பமான ஏற்பாடாக அமைந்தது. தாவீது வம்சத்தை சார்ந்த நீதிமான் சுசேப்பர் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது சொந்த ஊரான பெத்லகேம் நோக்கி புறப்பட ஆயத்தமானார். அவர் நாசிரத் நகரை விட்டு பயணமானார். அச்சமயம் கருவுற்றிருந்த மரியாளையும் அவர் தன்னுடனே அழைத்து சென்றார். நீண்ட தூர பயணம் என்பதால் மரியாளின் உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்து சூசியப்பர் மிகுந்த அக்கறை கொண்டார். பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல அவர்கள் சொல்லனா துயரங்களை சுமந்தபடி இந்த பயணத்தை மேற்கொண்டனர். மலைகளையும் மேடுகளையும் கடந்து அவர்கள் மெதுவாக முன்னேறி சென்றனர். நாசிரியத்திலிருந்து பெத்லகேம் வரையிலான அந்த பயணம் மிகவும் சவாலானதாகவும் கடினமானதாகவும் இருந்தது. மழலை சுமந்த மரியாளுடன் சூசியப்பர் மேற்கொண்ட இந்த பயணம் ஒரு தியாக பயணமாகும். அவர்கள் ஒரு வழியாக பெத்லகேம் நகரை சென்றடைந்தபோது அந்த ஊர் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது.

0: கணக்கெடுப்பிற்காக வந்த திரளான ஜனங்களால் எங்கு பார்த்தாலும் நெருக்கடியாக இருந்தது. பெத்லகேமில் எங்கு தேடியும் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் கூட கிடைக்காமல் அந்த தூய குடும்பம் தவித்தது. வசதி படைத்தவர்களுக்கு இடமிருந்த அந்த ஊரில் இந்த எளிய தம்பதியினருக்கு இடமளிக்க எவரும் முன்வரவில்லை. நகரின் அனைத்து சத்திரங்களும் இல்லங்களும் ஏற்கனவே ஆட்களால் நிறைந்திருந்தன. இத்தகைய புறக்கணிப்புகளுக்கு இடையிலும் இறைவனின் திட்டம் பெத்லகேமில் நிறைவேறத் தொடங்கியது. முடிவாக ஒரு பேரரசரின் ஆணை எப்படி ஒரு இறைவாக்கை நிறைவேற்ற உதவியது என்பது வியப்பற்குரியது. மரியாளின் சம்மதமும் சூசேப்பரின் கீழ்ப்படுதலும் இணைந்து பெத்லகேம் நோக்கிய இந்த புனித பயணத்தை முழுமையடைய செய்தன.
1: செய்திகள்.
2: இந்த ஆண்டு மே 13 புதனன்று இடம்பெற்ற பொது மறைக்கல்வி உரைக்கு முன்பாக 1981 மே 13 திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் மீதான கொலை முயற்சி நடந்த அதே இடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சிறிது நேரம் நின்று முழங்காலிட்டு இறைவேண்டல் செய்தார். புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ள அந்த இடம் போலந்து நாட்டைச் சேர்ந்த அந்த திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ லட்சினை பொறிக்கப்பட்ட ஒரு வெள்ளை நிற பளிங்கு பலகையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பாத்திமா அன்னையின் திருவிழாவை நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புனித 2 ஜான் பால் அவர்கள் மீதான தாக்குதல் நடந்து 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அன்றைய தனது மறைக்கல்வி உரையை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் போர்ச்சுகீசிய மொழி பேசும் திருப்பயணிகளிடம் உரையாற்றிய திருத்தந்தை அமைதியின் செய்தியை அன்னை மரியா 3 இடையர் சிறுவர்களிடம் ஒப்படைத்த பாத்திமா திருத்தலத்தை நோக்கி தங்கள் பார்வையை திருப்புமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆறுதல், ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான மனித குலத்தின் ஏக்கத்தின் அடையாளமாக உலகம் முழுவதிலும் இருந்து திருப்பயணிகள் அங்கு கூடுகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக திருத்தந்தை போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காகவும் குறிப்பாக உலக அமைதிக்காகவும் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்திடம் ஒப்படைத்து இறைவேண்டல் செய்தார்.
3: 1981 மே 13 அன்று திருத்தந்தை 2 ஜான் பால் மீதான கொலை முயற்சி நடந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகும் நவீன வரலாற்றில் ஆழமான தழும்பை ஏற்படுத்திய அந்த தருணத்தை திரு அவை இன்றும் நினைவு கூறுகிறது. புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை தனது வாகனத்திலிருந்து பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் மிக அருகாமையிலிருந்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக ரோமின் ஜெமலி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதலானது பனிப்போர் பதற்றங்கள், கிழக்கு ஐரோப்பாவில் நிலவிய அரசியல் கொந்தளிப்புகள் மற்றும் இத்தாலியில் பல ஆண்டுகளாக நீடித்த பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு மத்தியில் நிகழ்ந்தது. திருத்தந்தையின் உடல்நிலை குறித்த தகவல்களை அறிய நம்பிக்கையாளர்கள் ஆவலுடன் காத்திருந்த வேளையில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நிலவிய அமைதியையும் அங்கு எழுந்த இறைவேண்டல்களையும் வத்திக்கான் வானொலி செய்தியாளர் பெனட்டோ நர்டாச்சி அவர்கள் விவரித்தார். பின்னர் திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களின் வயிற்று பகுதியில் காயம் இருந்த போதிலும் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் திருப்பிடம் உறுதிப்படுத்தியது. சரியாக 4 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்தே திருத்தந்தை தன்னை தாக்கிய மெஹமத் அலி அக்னாவை மன்னித்தார். மேலும் நான் முற்றிலும் உமக்குரியவன் என்ற வார்த்தைகளுடன் மீண்டும் ஒருமுறை கன்னி மரியாளிடம் தன்னை ஒப்படைத்தார். தான் உயிர் பிழைத்ததை பாத்திமா அன்னையின் பரிந்துரையோடு திருத்தந்தை புனித 2 ஜான்பால் பின்னர் தொடர்பு படுத்தி கூறினார். இறைப்பற்று, மன்னிக்கும் மனப்பாங்கு மற்றும் கடவுள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றிற்கு அவர் பகர்ந்த சாட்சியம் இன்றும் திரு அவைக்கு ஊக்கமளிப்பதாக திகழ்கிறது. அண்மையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இளைஞர்களை நோக்கி அஞ்சாதீர்கள் என விடுத்த அறைக்கோவலில் இந்த உயரிய விழுமியங்களே மீண்டும் எதிரொலித்தன.
2: இத்தாலி மற்றும் சான் மரினோ நாடுகளுக்கான முன்னாள் திருத்தூது தூதராக பணியாற்றிய சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கர்தினால் பால் எமில் செரிக் அவர்கள் மே 12 செவ்வாயன்று தனது 79 வயதில் இறைப்பதம் அடைந்தார். அவரது மறைவுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மறைந்த கர்தினால் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த சியோன் மறை மாவட்டத்திற்கும் அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள திருத்தந்தை கர்தினால் செரிக் அவர்கள் திரு அவைக்கும் திருப்பீடத்திற்கும் ஆற்றிய பற்றுறுதிமிக்க பணிகளை பாராட்டினார். பல நாடுகளில் திருத்தந்தையின் பிரதிநிதியாகவும் பின்னர் வத்திக்கானில் பல்வேறு துறைகளில் உறுப்பினராகவும் மறைந்த கர்தினால் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை திருத்தந்தை குறிப்பிட்டார். திருத்தந்தை லியோ அவர்கள் திருஅவை மீதும் பேதுருவின் வழித்தோன்றர்கள் மீதும் கர்தினால் கொண்டிருந்த தாராள மனப்பான்மையுடனான அன்பு சாட்சியத்தை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஆண்டவர் அவரை மறைவே இல்லாத நித்திய ஒளியில் வரவேற்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்தார்.
3: மே 13 புதன்கிழமையன்று வத்திக்கான் திருத்தூது நூலகம் ஒரு புகழ்பெற்ற பழமையான லண்டன் கலைக்கூடமான கொல்நாகி அறக்கட்டளையுடன் இணைந்து தூதுவர் என்று பொருள்படும் நுன்டியூஸ் என்னும் முன்முயற்சியை தொடங்கி வைத்துள்ளது. கடந்த 2025 கொல்நாகி அறக்கட்டளையும் வத்திக்கான் திருத்தூது நூலகமும் இணைந்து முன்னெடுத்த கையெழுத்து பிரதிகளின் தொகுப்பு நூல்களை பாதுகாக்கும் கோடெக்ஸ் எனும் கூட்டு முயற்சியை தொடர்ந்து 2வது திட்டமாக இந்த தூதுவர் என்னும் முன்னெடுப்பு அமைந்துள்ளது. இந்த திட்டம் நூலகத்தின் ஆவண காப்பக இடங்களை புதுப்பிப்பதையும் உள்ளடக்கியது. ஆதரவாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான ஒரு சிறப்பு இரவு உணவை உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் கலாச்சார உறவை முன்னிலைப்படுத்தும் விதமாக கொல்நாகி சேகரிப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைப்படைப்புகளுடன் வத்திக்கான் நூலகத்தின் முக்கியமான கலைப்படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. வரலாற்றில் ஆட்சியாளர்களுக்கும் அரசுகளுக்கும் இடையேயான கூட்டுறவை பலப்படுத்தவும் அமைதியை மேம்படுத்தவும் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தவும் அதிகாரப்பூர்வ பரிசுகளாக கலைப்படைப்புகள் எவ்வாறு நாடுகளுக்கிடையேயான உறவிற்கு உதவி உள்ளது என்பதை இந்த கண்காட்சி எடுத்துக் கூறுகிறது.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.